காசி வலட்ட கண்ணன்ப காசி வலட்ட தின்னன்ப மனுசு கமல் மினிசு நீ காசி வாசி அத்தியாயங்க பொம்மைங்காய் கண்ணட்டுன மனுசு கமல்.